0: வந்தே வந்தே பொன்னார கிளி அல்லே நின் கண்ணால கல்லெறிஞ்சு கரக்கியில் கண்ணல கொல்லல வந்தே
1: கண்டோ கண்டோ வாக்கில் போட்டேன் இன்னும் கரடி வேஷம் மாற்றி வச்சமானல்ல ஐயா ஐயா ஐயா
0: வந்தே வந்தே
1: ஐயா கண்டோ கண்டோ
0: ஒன்னு வந்தே வந்தே
1: ஐயா கண்டோ கண்டோ.
2: மதுரகீதங்களில் இனி 1970 പുറത്തിറങ്ങിയ ഉദയനന്റെ മകൻ എന്ന ചിത്രത്തിന് വേണ്ടി ബി വസന്തയും സംഘവും പാടിയ ഗാനമാണ്. വയലാർ രാമവർമ്മയുടെ വരികൾക്ക് ജി ദേവരാജനാണ് സംഗീതം പകർന്നിരിക്കുന്നത്.